கணித்த பண்ணி பண்ண மண்ணி கண்ண கீரணை ஊருணித்த நிஜ தனு ரவி தத்த வதன கட்ட லட்ட லட்ட தள்ளி குல கல நீனதோ கண்ணபதி ரபி மத்த மகதீஷ தனு லம்போதர வர குஞ்சாவஸ்தித குங்கும வர்ணதரம் ಶ್ವೇತ ಶೃಂಗಂ ಪೀನ ಸುಹಸ್ತಂ ಪ್ರೀತಿತ ಸಫಲ ಫಲಂ ನಾಗತ್ರೇಯುತ ನಾಗ ವಿಭೂಷಣ ನಾನಾ ಗಣಪತಿತಂ ತತ್

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. பத்மாவதி நாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசீரு ஹாசன பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் சாகித்யம், நாட்டை ராகம், ஆதித்தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Padmavati Nagarajan. She is accompanied on the violin by V.V. Srinivasa Rao, on the mridangam by Mannarkovil J. Balaji. She begins with Sarasiru Hasana Priye in Rag Nattai set to Aditaal, a composition by Puliyur Duraiswamy Iyer.

0: நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by புலியூர் துரைசாமி ஐயர் in ராக நாட்டை.
0: அடுத்து பரிபாலய சுவாதி திருநாள் சாகித்யம் பந்துவராளி ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to பரிபாலய in ராக பந்துவராளி set to ஆதிதாள், a composition by சுவாதி திருநாள்.
2: परिपालय सरसी

0: பந்துவராளி ராகத்தில் ஸ்வாதி திருநாள் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by Swati Thirunal in Rag Panthuvarali.
0: அடுத்து ஸ்ரீ சங்கர் மகா வைத்தியநாத ஐயர் சாகித்யம் ராகம் நாகஸ்வராளி ரூபக தாளம்.
1: You can now listen to Shri Sankara in Rag Nagaswarali set to Rupakam Tal, a composition by Mahavaidyanatha Iyer.

0: நாகஸ்வராளி ராகத்தில் மகாவைத்தியநாத ஐயர் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by மகாவைத்தியநாத ஐயர் in நாகஸ்வராளி.
0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பத்மாவதி நாகராஜன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலெஞ்சு காமாட்சி. மத்தியமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம் ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Padmavati Nagarajan. She is accompanied on the violin by V. V. Srinivasa Rao and on the mridangam by Mannar Kovil J. Balaji. She now presents Palinchu Kamakshi in Rag Madhyamavati set to Aditaal, a composition by Syama Sastri.

தீர்த்தர்த்த ரங்கம் பாய் ஸ்ரீ திருப்புந்திருத்தி வெங்கடேசன். Accompanying artist was Shri S.R. Mahadeva Sharma on the violin and Shri Nanjil A.R. Arul on the mridangam. This program was contributed by All India Radio, Thiruvananthapuram. For AGAM 24/7 DTH, anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane, Tyagarajar Kirtane, Ragam Amritavarshini, Adi Talam. The concert begins with St. Tyagaraja's composition, Sarasiruha Nayane, in Rag Amritavarshini, set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுவார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நின்னே கோரி தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர் இயற்றிய ஆகிரி ராக வர்ணம், கண்டஜாதி அட்டதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி வெங்கடநாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தென்னியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். ஹி இஸ் அகாம்பனிட் பை Shri V. Sundaresan on the violin and Thinniyam Shri Y. Krishnan on the mridangam. Nigashil Mudalil O Jagadamba Chyama Sastri Sahityam Ananda Bhairavi Ragam Aditalam. The concert begins with O Jagadamba, composed by Chyama Sastri in Rag Ananda Bhairavi, set to Adital.

இனி கடைக்கண் ராமசாமி சிவன் இயற்றிய பாடல் மிஸ்ர சாப்புதாளம் லிசன் நவ் டு கடைக்கண் ராமசாமி சிவன் சாங் இன் ராக் பேகடா செட் டு மிஸ்ர சாப்புதாள்

இனி ஹிமகிரி தனையே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ராகம் சுத்த தன்யாசி ஆதிதாளம். லிசன் நவ் டு ஹிமகிரி தனேயே கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் சுத்த தன்யாசி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தென்னியம் வை கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். He is accompanied by Shri V. Sundaresan on the violin and Thinniyam Shri Y. Krishnan on the mridangam. Ini Sundari Nee Thyagarajar Kirtanai Kalyani Ragam Adi Thalam. Listen now to Sundari Nee, composed by Saint Thyagaraja in Rag Kalyani set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தென்னியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Sathur Shri A.G. Subramaniam. He was accompanied by Shri V. Sundaresan on the violin and Thinniam Shri Y. Krishnan on the mridangam. This program was contributed by All India Radio Trichrapalli for Ragam 24/7 DTH. Anytime Indian Music.